ஊவியலே மனகுணச்சே சம்புடமுடாஹர் விசரத்தேரே குணுகுலேரஹாவ் நாஹோ ஜதி சதி நீ படைய மோகமுதா ஜனபயா பருத்தனாம் தின் கீஷரணாஜன் துணாயி விசரியா சமல்லா பஞ்சவா பை பராப்த மானுக் தேவியா கோபிந்த மிலன் கேத்ரி பரியா ஒரு காத்திர கிதன் காமில் சாசங்க பாஜ் கேவல் நாம் சரங்ஜாம் லாக் பஜல் தரண கே ஜனம் பிரிதா ஜாத்ரங் மாயா கேரஹாவ் ஜாபதா பசஞ்சமதா

கரிசு வந்து என் பேருக்கு நான் சுவாலியாசம் செலவு ஜன்மத்தினாதா குருமக்கு ஜினாமன் ஜனம் பாசாட்டால் யார் சந்தாமிருக்கா சுயபாய பொருக்கு நந்தியர் சத சத மேரே பாபுலா ஜன்மேல் ஜாஞ்சு சுகாந்தி ஹர்ப மேரே பாபுலா தேவ தானமதாஜு ஹர கப்புட சுபா தேய் பூஜத சவரி மீரா காஜு ஹர பதி கா சுயலா குரு சத்குரு தான் திவாய கண்ட பிர பண்டார் சோபா ஹோய் தான் ஹர லாயோ கூறு மன் மகதாஜி ரக்த காலி சோ கூட அங்கார்